0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: லாங்கே விஸ்வாச தினு மார்க்ஸ் பென் சமூக வியாபாரி வித்தின் கேன் பாபி தாரின தென் நவனிமாவுக்கின் என டோமாஸ் ஆங்கிரி வீக்கெட்டி மியாந்திரைக்கு சாதம்பர் ஹிமி கருவிக்கு வல்ல அதும அமதன்ன பிந்து ஐக்கை கை ஹத்தை ஹைசி ஹத்தனமையை பாம்சி ஹத்தனமைய பிரதான காரியாலய நோமரு திஸ்சுக்கு எல்ஹேன பாரமாரகமா.

தஹாய் வினா டி பனஸ் ஹயாய் விழா வத்தா புஞ்சி விழாவாய் தேனுமே பயவர் வேணேன் அப்படி தினத்தாவ பயக் வகை பொடி காலையாய் தேன என்னசாமே பயதி இல்லைங்க பயதி மே பயத்த விழா என்னது மே பத்திர மெசேஜுக்காக தான் கிலோ மத்தாக்கிறனும் பிந்து ஹத்தாய் பிந்துவாய் துணாய் அணு துணாய் பஹாய் அணு துணாய் ஹத்து அப்பே வாட்ஸ்அப் நம்பர் கிட்ட ஏமாத் நெத்தாங்க வாண்டு புலுவாங் டக்கலன்னு ஃபேஸ்புக் பத்திட்டு கீழ சர்ச் கரான் அப்பே ஃபேஸ்புக் பேஜ் இருக்க லக்கான எத்தோட அப்பே வேர்ல் போஸ்ட் வாட்டு பலாகனு புலுவாங் என்கிட்ட லைக் கரான கமெண்ட் கரானா அம்மத்துக்கு கிரானே பா அப்பயே நாங்க ஆயிதாம் பெண்ணே இல்லைங்க பயதி அனிவாரம் இல்லைங்க பயணம் எப்பதிட்டு மெசேஜுக்காக தான் அம்மத்துக்கு கரானேப்பா ஹோராபா கேஹாங்க நிந்தல விட்டுறா கரையன்னே ஹரித்து

0: ரேடியோ ITN ராட்டட்ட வக கேன ரேடியோ
1: லக்கன ஹக்னின வலாவ தவால் தலஹை வினாடி 24

0: பிராட்டத்த வாகக்கியன ரேடியோ
1: ஃப்ளாஷ்பேக்
2: ஃபீட்பேக்
1: சன்ஃப்ளவர்
2: ஆல் ரைட்
1: சீ துவசகுரா
2: சஹாரா ஃப்ளாஷ்
1: வாயோ
2: சானிதாபா எதாமெதா ஐதிஹாசை பிராசாங்கிக வேதிக்காவ துல ரோஜகல பெவலிகாரயோ
3: தவால் தொலஹாய் தியேட்டர் கீ ராஷ்மி
4: நொபலா நொவே சஞ்சல தேச அரகன நொவே ஆதரின் எனவா வேதிக்காவட்ட ரைனி சாருகா குணதிலக்க
5: ஃப்ளாஷ்பேக் ராட்டர்

மகே ஆதரே, ஒபே ஆதரே, ஏகமத் அனகட அரகன அப்படி அதமுத ராயினி சாருகா வெனுவென். ராயினி சாருகா வேதிகாவட ஆவம ஹரியட மகா கழுவர ராத்திரியே ஹிரு பாயல வகே உணுகுமாய். எமனாம் ஹிரு கிளன்னட தின்னட பே அப்படி அயட ராயினி சாருகா குணதிலக ஃபிளாஷ்பேக் ரஹட ராயினி சாருகா.

ரைட், தெகாய் வினாடி ஹாய் பிலாவ். அப்ப இக் மண்ட இக்க துக்கறகாமு. ரைட், யாலூடிக ஒன்ன அப்பிட முலிம்ப மெசேஜ் கதையில தேனே இஹல ஒட்டு குலமே தரிந்து ருக்ஷான் தரிந்து ருக்ஷான் இது ஈரஷ்மி ரெதா இந்தல மக்கரான் நடனைக ஈரஷ்மிய ஹென்ன கோஹித தரிந்து நடனவா இஹல ஒட்டு குலமே தரிந்து ருக்ஷான் அவே யாலுவிக் ஹுனு தென நடனோ. அரே இது பாஸ்ஸே சுப சந்தேவக் வேவரானில் புதா லக்கண கிரஷ்மி சௌதிர ஆகினி அப்ப தேக்குது கரகன வீரக்குடி வேகரி கட்டிய லகு பாஸ் உபூல் பாடிக் பாஸ் வர்ண திஸ்னாமி சிதகுட மதுஷாங்க ஜகத் மாமா ஜெய மாமா தமை மட மெசேஜ் கேவலதினி ஜெய மாமா ஏமே கேது கரகன கமாங். இது பாஸ்ஸே ஹாய் மம சாந்தனி சாந்தனி இன் ஃபின்லண்ட் வல ஹேவதாம வகே அஹனோ ஓயாலவ தேங்க்ஸ் வாராட கிட தாதுன அனிவாரியம் ஓயா கொச்சிர துர ஹிட்டியத் அப்ப நீ இது கரெக்டான லங்க இன்னோவாகி ரைட். அப்ப மினுவாங்க கூட ஜி நெட் அட்வர்டைசிங் நிக்கிங் அப்பவத் லஸ்ன சிந்து கூட இக்கத்து கரெக்டான லக்மால் ஐயா தரிந்து துஷார ரவிந்து பாலித குமார ஷெஹான் லசந்திகா நங்கி எதக்கூட ஷாமலி நங்கி தரிந்து எதுலு டீம் எகம் இக்கத்து கரெக்டான நோக்கில எகோலு தாளதீனோ இவா கேம் ஹெலி கூட வியல கொடி யோஹானி தாத்தா லெஸ்லி அம்மா சீதானி மல்லி கவிஷ் ஐயா தரிந்து அப்படின் லசன சிந்து வக்தேன்னு தாழ தீனும் ஏ வகேம அப்படி மெசேஜ் கல்ல தீன ருமேனியாவலிங் அளவே கல்பிட்டியன் புதா துஹின துவ பினார வைஃப் பிரியங்கா சம்பத்தமாய் ருமேனியாவலிந்துல மெசேஜ் கல்ல தீன் சம்பதத்தை துக்கிறக்கணும். ஏ வகேம திஸ்னா பாரிய பொலி மெசேஜ் தாழ தீனும் ஷியா நிமதுவின் மெசேஜ் தாழ தீனும் தாருக்கு தாருக்கு ගාල්ලින් මැසේජ් එකක් දාලා තිනවා අපි ඔයත් එකතු කරගන්න කියලා. ෆ්‍රයිඩේ කඩේ මේක එකතු කරගෙන අපි යන්න හදන ඊළඟ සෙෂන් එක අහන්න. ඔයත් ඉන්න තැනකින්ද ලයික් මන්ටම මැසේජ් එකක් තියන්න 0.7.3.93.5.93.7ට. සුසාන් ෆ්ලෑෂ්බැක් රහට. බාචි.

ஐடிபி பேங்க். கிருஷி கஷேத்ரேட நவ பணக் லபாதேவின் கசாகல பிளான்டேஷன் மகின் அரம்ப ஏதி பிரதான வியாபாரத்தை அத்தர ஒபட சமீப கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இதா அடு மிலகன நேரத்தை ஒபே பசு மீட சகனையாக்த மசகட ரூபியல் 25,000 தக்வா மிலத்திகினேம் சந்தா நய சகனையாக்த ஹந்துனாதுன் இக்கம சூப்பர் மார்க்கெட் ஜாலியாய்.

0: ITN பகை வினாடி 45 பகை
1: லக்கண்டு பிரவுர்த்தி சம்சாயத்தியட பலாபுருத்து வண்ண சம அனும்